0: போய் என் கணாமினேஷன் அங்கே இருக்கும் திரையிடை ஆசாப்பன் எரிஞ்சின் திரையிடை எரிஞ்சியாப்பன் திரையிடை அது காந்தான் நீங்க திருவில் பூக்கி மங்கையாக்கி போய் சகபூவாக்கினாக்கும் திறப்பகவான் வாங்கி என்ன சிறாய் காரையிடை ஆகி சுக்குயோந்தப்ப என் கை Tukawuwa, te digri, tukatenuwa, te master, awai banga yairi kere ya pupurari ki, te doctor, ari nannako, yana ya spele, yana kakakuri ya, awane te meta wale wese yankane na koira, na ari ya unka yo, ari ya inan na inan, lesson zio tangkai, apene nuko for education, payara. பானாகிட்டாரு பங்கனாசு குந்தைகள் அருமெண்ட் அப்போ சவாய் உண்ண அப்போ செல்ஃப் ரிலையன்ஸ் அத்துடன் போய் மென்றி பெறையை சினனுக்கு பெய்ய அவ கொண்ட போயினப்ப அத்தவுருவாயினப்பே நான் போயின் போ காக்க ஐயாருத்து போய் திரையிலை இறங்க நிக்க காவம் கையாமினை நான் பெய்மியை கவுவோம் கை பத்திரப்பக்க உனக்கு இருப்பேஸ் ஆயமாரு பக்கம் நாரியாவும் அடுத்து திறப்பகவும் தெரியலை அவங்க கணுவனா சினோரி அங்காய்ப்பா அங்காய்க்காம தென்னக்கோ நிக்கிதனா பெமி இப்புக்கினப்பா ஏ ரோமி தேத்தை போய் அக்கா முடினேக்கு இப்போ கொஞ்சங்க அம்மாக்கு இடினேக்கு இந்த கேக்கா கம்மா முடினேக்கு இந்த மீ கொண போய் ஐயா அடுத்து போய் இறங்கினு கக்காவுக்கு கல்ஞ்சு ஐயா இறங்கினு கக்காவுக்கு திறப்பகவும் போச்சு நக்காவுக்குன்னு அரை ட்ரெடிஷ்னல் நாலேஜ் சினக்காவக்கின்ற அரை பக்க ஓய் காப்போம் சினக்காவக்கின்ற பக்கன்னு பாற பையன் நிக்கமே உயிரை தித்தை நிக்காங்க என்னோட கிங்கை கனாருன போய் குறை குறை பாப்புலேஷன் க்ரோஸ் எப்பிஸ் என்ன ஆய் காக்கோ நான் கிப்பேன் நான் கொஞ்சம் நான் தான் போய் காரருவானோ அவ கிப்பைய கிப்பைய என்ன கருக்கோ என் தான் போய் காரருவானோ திறப்பக்கவும் கோக்கி கொண்டு கோக்கி தரல இப்ப கிரிப்பேசி நான் உமா குடி இந்த வேர்ல்ட் பேங்க் அமெரிக்கா கிட்ட நான் உமா குடி எவ்வளோ பெருந்த நிகபுசி தினான் செத் தினான் போயிங் தினான் கோக்கி பசி கடையிறோம் குவாலிபிகேஷன் அது என்னென்ன மெத்தவ கண் ஐ கை மெத்தவ மெத்தவுன பெற்ற ஐயாரு சிறங்கிறோய் கையேற கொத்தி எஜுகேஷன் அத்தம் மணி ஏற கொண்டு பையன் பெய்யார பூத்தந்தி வாய்ஸ்லி சிறக்க போனாரோய் பசங்க பெண்ணுக்கு பேர பூத்தந்த அக்கேபுக்கு அவன் கம்மி கை தை பையன் கிரி நத்து தை பையக்கு இறங்க நோயாக்குவ ஐயாரு கப்பத்திரோ வாரும் சுக்குமி நம்பி பிக்கும் ஆக்கிங்கு பாயினு கப்பேன் தாக்கு பங்காய் ஐ திம்மனே அது பிரின்சிபல் காவக்கின திம்மனையை ஒக்கிராம் பிரின்சிபல் யோகை அரிந்தைந்து தைந்தை காவக்கின்னு அந்த ஐந்து காங்காங்க பண்ணா தூத்தர் திகிரி பேசி நிறையை துத்துருன்னு போயின் தாயினா அத்துருன்னு போய் நான் வண்ண அவன் ஆத்தத்தை சின்ன தர அங்காந்து திறப்பகவு நீ மேத்தங்க போயத்தி தேக இக்க காவலி கிடிக்கு திறப்பகவு நான் கொஞ்சம் கூற ஆத்தி சிடவா ஐயாரே தேகன்ற பக்கம் தேகன் போய் ஒய்க்க சங்காங்க கம்மி தாயினக்கோ நான் சிந்துங்கரு புனியங்க வாமி பான பிசு வாமி இன்னும் கிரிபஸ் அகம்னருக்குன்னு பெய்னாலும் தினானு ஃபாரின் வாட்டர்ஸ் அகம்ன பேசிடுவாய் கம்ன கம்பி தீமத்தோ te pe war e ka toka ki yo mi yare ene te te me to yo ante na sini kiri pa jush bu yo na te me mauri te roi o te tapu mo e yare ka wa ki na te ra pa ko wa te te poi ang ka mi ka na re ke spanga mi da poi ka ko ko ro ka wa ki na te ma ne I bukin po kaya talimi, aka na asuku I buki. Paana pe, ana continue wa ya education. Yes, pa, ya kaide ke te, ya de ke te anga asuku na ni kwa asina ko ira yai, nta yai kai. Nga naana pa ya kita uti space hero ura, pa te tei pai. Naaro ni kare ke anangkai na suangkami, a kampundia na tei ya, ya me toa toa. Pa se ke aro ni kare ke na, hero ura ngkua. Gegei I free the education kona konde ako ki ako aket po yan ngai kona to kan tapo sku kapaka kan to kam ana si mo na mga amara ken te wa tupuina ai e kona ze ya kiro konda na secondary ako kiwa ge te karo payar ya ki kona na food na expenses e ka tiu yon ya ji pere rang ni ka kawo ki tiu kai ada kamasian diri nak iai nemeaumi kawakin na jokai ngia recommendation anu makot kosima ni kekuara pangkano kogi aku na yang oi apa na pirita ke kanuan tu ni kapu piari I na well supported pangkana iai dena no opportunity ngai yara wa the opportunity bukin the education na kata ro ia per betaka nganga saki kona ai rawa tanda pa ai aki kona ndek an opportunity dini nanu Pintera, ya kan men fail men na nata yare wade te ke yek. Yare, nkana aru na pokona kipa na yare te men ni kipa. Ayana kipa, aka wai paim. I kipa te men nwai paina. Paina tamni yo paina nrapata. O paina nana ana national skill gena arepunyo inda pakauna. O kipa nana pa nana foreign skill. But then I know wings and make you fly like an eagle in the atmosphere. I want to make you grow, work like an elephant or like a big lion on earth. So tell you, back at your mother, I can't get it. I'm going to in a start moment. Why? I'm going to leave and guide the right hand. Teachings the kuangana aku iri na noya aku kat aku kanewa am principle of the okay ati to to na kinan kan kan ni pun kai dan tera pas ma pun ni na roi to finance ati ung ya aku na kunan success in the world of competition am I men to na ba dan ni kurak kurak te kai yang atu ye kai ya ni kai ya what you get the opportunity grab it or use it wisely. Metaika metupuaka the opportunity at the room. The again, I you can hope metupayarikan kong rang coming gun. Then I had a right at the check you can hope. Sinaria and make sure about Aratabo. Sinakawakin Sinakanganikawakin in a rain protective. Sinaria in Karawa. Sinaka ngai ya kana skuibu ki pa nauni ka tipin. Nauni ka tini e wangi na paranka ya ki unika. E skutia pa pa ya peren no ya ki protective. Ana kwa temane pa ana anakena tiruo. Anakena timena o anaunikia. Pa ya ngane produce na fruits. E kaupa ime yo antepe. E kaupa ite wana wana. Ni tira ika uwa. Ai ne te meto te mauri te roi at te mo yo ami. Ai da ena pakara mo spanga mi an ne sintungar ai ka kam tangira. A bun na ara ara au te aka na ko ina ko mi. Ta wa spanga mi mete na no meto. Ani meto we. A pa ina tong ya to te na no rinan. Ka de ne ya mi ko ai. Kam na te roi. A kam na mauri kam na roi ya kam na ta mo. Nta bu ki na kam me ne ye. Kam be sinap.
1: Awan yang kami kerjakan dengan roro hari anak kita tenasin tunggaru nasin kiri pas hari kata roro lagi iron pesiga tom. Tapi nana payu, nami kau ngorayu, Banan Kiribati may New Zealand. Tikarai Gami.
2: PMN Kiribati.